காவிலம் போலும் தெய்வமே அந்தக வைரி மட்டலோர் பாணனே கனலாக்கி ஹரனுடைய எங்க

பைரவி துணக்கெங்கரே வாழில் அசூரரேயறிஞ துள்ளும் மாஜனங்கள்கூப்பிறமுபீட்டிதப்போள் மண்டிப்போய் ஸ்ரீ கைலாசம் மலாதண்டே முகாளில் ஆடும் மாகரன் மோம்பில் திரோ நிறுத்தம் களைப்பாவள் என்னைக்கும் நிறஞ்சே.

அருக்கன்கோகியம் கருத்தகோச்சனும் அறுத்துகாச்சி வேச்சிறச்சி கொய்தவள் நிறக்க வச்சுள்ள மது குடங்களில் நிறைய பூ

வாழ்பெசி டரேழு மாம்மா கரே பெலங்கொண்டோ மதிச்சனுடே வம்சமோக்கையம் முடிப்பதினாய் அளவரே.

நிறம் மஞ்சப்பொடி வெள்ளிப்பொடி சூப்பகரம் அரிப்பொடி அஞ்சனப்பொடி சூப்பகரம் கிருஷ்ணப்பொடி என்னிங்கனே மூணு வர்ண பொடி கொண்ட

சிரிஞ்சும் டெலஸ்கோப்பும் மட்டும் பிடிக்க தெரிஞ்ச இந்த கையாலே என்னை வீண மீட்டடைச்சது. மருந்தும் மெடிக்கல் டீம்ஸும் மட்டும் உருவிட தெரிஞ்ச இந்த நாக்கிலே ஏழு சுரங்களையும் குடியிருக்க வச்சது. எல்லாமே என்னோட ருக்குத்தான், என்ற ருக்மணி அவளாயிருந்தோ என்ற குரு.